கர்ம பவன் பணியும் சந்திரமாக சாது கூட்டத திசேஷமாக திசத்தை பின் நெஹி கோட்டாவோ குரு பிரசாத் நானுக்கு சுக்க பாவ வேத புராண சிமிரத் மஹதேக சசிர சோ.